0: This is Rag 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிட ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது டாக்டர் பி விஜயகோபால் அவர்கள் புல்லாங்குழல் வாசிக்கார். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். கஜவதனா என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஸ்ரீரஞ்சனி ராகம் ஆதி தாளம்.

விஜயகோபால் அவர்கள் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருக்கிறார். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் பங்கும். இனி மாமவ மீனாட்சி என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, வராளி ராகம், மிஸ்ரச்சாபுதான்.

0: இதுவரை டாக்டர் பி விஜயகோபால் அவர்கள் புல்லாங்குழல் வாசித்தார். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
3: இப்போது
4: செங்கல்பட்டு வி முத்துகிருஷ்ணன் அவர்கள் நாதஸ்வரம் வாசிக்கிறார். கோவிலூர் கே வி பழனிவேல் அவர்கள் தவில். முதலில் ஜலஜாக்ஷ, கொத்தவாசல் வெங்கடராமையர் இயற்றிய வர்ணம், ஹம்சத்வனி ராகம், ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு எந்நேரமும் இந்திய இசை.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இப்போது
3: நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு வி முத்துகிருஷ்ணன் அவர்கள் நாதஸ்வரம் வாசித்துக் கொண்டிருக்கிறார். கோவிலூர் கே வி பழனிவேல் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீகாந்தனி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் பவப்ரியா, தாளம் ஆதி.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி ஸ்ரீராம் பரசுராம் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You can now listen to a violin recital by Shriram Parasuram. He is accompanied by Shri K.V. Prasad on the Mridangam and Vaikam Shri R. Gopalakrishnan on the Ghatam. நிகழ்ச்சியில் முதலில் ராம நின்னு நம்மின தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மோகனம், ஆதி தாளம். The concert begins with Rama Ninnu Nammina, composed by Saint Tyagaraja in Rag Mohanam, set to Taal Adi.

இனி தியாகராஜ யோக வைபவம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ஆனந்த பைரவி ராகம், ரூபகதாளம். லிசன் நவ் டு தியாகராஜ யோக வைபவம், கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர், இன் ராக் ஆனந்த பைரவி, செற்றுத்தாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. ஸ்ரீராம் பரசுராம் அவர்களின் வயலின் இசை, கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24x7, an exclusive Indian classical music channel. You are listening to a violin recital by ஸ்ரீராம் பரசுராம். He is accompanied by Shri K.V. Prasad on the mridangam and Vaikam Shri R. Gopalakrishnan on the ghatam. Ini Amba Vani, Harikesanallur Muthaiya Bhagavathar Sahityam, Ragam Keeravani, Adi Thalam. Listen now to Amba Vani, composed by Harikesanallur Muthaiya Bhagavathar, in Rag Keeravani, set to Adi Thal.

நிகழ்ச்சியில் நிறைவாக சரவண பவ பாபநாசம் சிவன் பாடல், ஷண்முக பிரியா ராகம் ஆதிதாளம். த கான்சர்ட் கன்க்ளூட்ஸ் வித் சரவண பவ கம்போஸ்ட் பை பாபநாசம் சிவன் இன் ராக் ஷண்முக பிரியா செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீராம் பரசுராம் அவர்களின் வயலின் இசை. கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a violin recital by Sriram Parasuram. He was accompanied by Sri K.V. Prasad on the Mridangam and Vaikam Sri R. Gopalakrishnan on the Ghatam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24x7, an exclusive Indian classical music channel.